0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: மாரி மாமா கோகா பன் ட்ரீட்மென்ட்
3: லம்பா

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விண்ணோ ஆர் ரேடியோ யும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: அலிஷானி விண்ணோ மார் மேப்பாச்சோ
1: இடி விண்ணோ ஆர் ரேடியோ